பண்ணுவா புங்கோ குசுவா நுப்பாரியுவா பத்தான் அப்பாரு நாயே ஆயே குரா குரு.